0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞர் கூட்டு கூடா.
1: ஹலோ ஹலோ, வந்து காரை கரு வந்து
2: ஹலோ, ஞாபகம் சினிமாக்கு
1: வந்து வண்டி கரடோ வா.